0: நார்கிட்ட குளிக்கலாம் யாரோ வீ பாப்போனே போலே
1: குளிக்கலாம்
0: யாரோ வீ பாப்போனே போலே